தக தகிட்ட தீன் தக தகிட்ட தோ ஒன்பதமிழகி வெண்திர குளிரவே தாம் தக தகிட்ட தீன் தக தகிட்ட தோ